0: வச்சிருக்காங்க. அது பிச்சு பார்க்கணும் செஞ்சிட்ட மட்டும்
1: I was thinking about starting school.